அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் எட்டு.

0: ஞாரன் வெளிபுஷ்பம் என்னிவை எதிர்த்தீடில் சதா நிந்திதம்.
1: தேவி பூமகளே முகுந்தவனிதே வெண்முத்துரத்னங்களால் வாரிக்கோரி நிறச்ச பூர்ணகலசம் கொண்டாடுமானந்தமே தன்யே நின்னயனோத்பவ சுதாரச சம்பத்து தன்யாத்மிகே தன்னேடன்பிலெனிக்கு சுந்தரி மகாலட்சுமி விகல்பம் வினாம்.
2: தாராளம் தனவும் பிரதாபவும் அதிவாயுஸ்ஸும் ஆரோக்கியவும் சேருந்தோரிக பாரதக்ஷிதியிலுண்டென்னாளு என்னாகிலும் ആരുണ്ടാകിലും അശ്രുപൂജനം എനിക്കാണെന്ന് ലോകോത്തമന്മാരാരും നിരൂപിക്കയില്ല നിയതം ശ്രീരാമരാജർഷികൾ.
3: ആരാ കൂടെയൊരുത്തരില്ല പറയൂ സത്യം ധരിപ്പിച്ചിടാം ആരാലുള്ളൊരു ഭാര്യ തരുണിയെങ്ങുണ്ടങ്ങു നിൽപ്പുണ്ടവൾ പേരാനന്ദവൾ പൂരമോർത്തറിയുമോ താൻ മുമ്പതില്ലെങ്ങു നിന്നാ രാമാമണിയെ കിടച്ചതു വഴിമധ്യേ വച്ചു ഹാമെച്ചമായി
0: പാലാംഭോതി കടഞ്ഞെടുത്തൊരമൃതം തങ്ങ

0: ஈரகஞ்செருது பார்த்து சேர்த்து கடுகும் வரு தாக்கமோட இலையிலாக்கு ஓர்க்கு தருவன் தெய்வதரி கங்கணம்.
1: தண்டாரில் மாது சபலாகிரிமயன்னுரப்போருண்டாய சேஷம் இது கண்டவரல்ல கண்டால் மிண்டாதையாம் தனது சாபலமோர்த்து மாறாதுண்டா பயோதிசுத சுஸ்திரமாய் திங்கள்.
2: மானத்தில் இந்திரபுரியோடடராடி வேகம் மானத்தயச்சதினி வீஜுகிலுடன் தடுக்கான் தானத்திர சௌத மகுடங்களு